0: ப்ரோக்ராம் ஒரு கே ப்ரோக்ராம்னா வருவி
1: ஆ
0: ஆ ஏ தோல ஓஸ்கர் கே மிஸ்டர் சைதாய்
1: ஆ சைதாய்
0: மோ வெல்கம் தோல ஓஸ்தாய் தா வெல்கம் கிளியர் தாய்
1: موبائل
0: نہ کیسے کہنا پروگرام سے سر سر شامل ہے بالکل رتاؤ گیٹا پہ بالکل سعید ہے سعید ہے سعید ہے بیگم آشا بیگم آشا زر زر زر زر یا
1: جڑا